0: ஸ்டாலின் அயோலிஜி வா ஜேலுல சத்து வஸ்தேஜி தோல் முர்னியோ தியா ஜேலுலி உனே தல்மா தட்டு ஜக மால இம்பல்மா
1: முர்னியோ தி திர் ஜேலு சத்தோலே முர்னியோ வா ஜேலு தங்கோதே
0: தைஸ்
1: முர்னியத் தாரின் தனம் கிஸ்லேஷின்
0: சோபரந்தன் அட்லாந்தி தூசன சகத் யப்சேகதார் வஸ்கேட்டு
1: ஹுந்துருவர் தூபதுவா தர்த்தியும்
0: அக்கிலின் வசன வாத்தியும்
1: திருகிர்த்தின்
0: வசன பகுவின்சேனத் கர்லேக்சர் அந்தத்தினா சட்டல வேசும்
1: தூரவாதார்
0: தைசகி துளிர்ட்டு கர்காச்சமா தொல்வகுன் வசன சாத்தியை காரச்சமா தைசல் வாத்தின்கள் உக்சனே மத்தியால் கருவா
1: Thank you.